பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின்டம நேவத்த இப்ப துனவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்டகின கொஸ் கரணலாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாகினவாயத்து.

காசி வலட்டு கண்ணன்பே, காசி வலட்டு தின்னன்பே, மனுசு கமனம் மினிசு நீ, காசி வாசி அத்தியாயலங்க உமஹிங்காய் கண்ணட்டுன்னு மனுசு கமனம்.